0: வணக்கம் தனசீலன். ஹாப்பி சண்டே டு யூ. தேங்க் யூ ஃபார் கீப்பிங் அஸ் என்டர்டெயின்ட் வித் சம் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாசிக்ஸ் ஆன் த பெஸ்ட் ஆஃப் கரம்பாக்கம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஷோ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் ஃபாதர். லாட்ஸ் ஆஃப் லவ், லாலி தமோனியன்.
1: Listen. Another hit song. Makes me wanna dance. Lotus FM.

வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை

முரடே, நீயும் அவனும் ஃப்ரெண்டும்ப, ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப, மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்ட ஆஃப் லேட், இதுதான் ட்ரெண்டும்ப, பாதி வாழ்க்கை போனுக்குள்ள மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள, நீ போடுற சீனு ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல, நம்மைல இஎம்ஐல, நம்மைல இஎம்ஐல, ஆயிரம் கூட்டா ஒருத்தன் கூட்டினு வர்த்தான் புள்ளிங்கல மாசு காட்டலாமா ஃப்ரெண்ட்ஷிப்ல.